0: மார்னிங் வித் நித்யா, மண்டே டு ஃப்ரைடே 11 a.m. to 2 p.m. only on ஹோம் 92.2 FM.
1: Sand Dunes with Akshay on Home 92.2 FM. You

0: Sand Dunes with Akshay on Home 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: Yatrikar restaurant 922 Madras Mail.
3: 922 Madras Mail. Tamil hit of the heart.

0: song of the hour was brought to you by Al Maraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918. நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
1: நவராத்திரியோட புண்ணியமும் சாம்ஸ்காரிக தனிமையும் ஆகோஷத்தின் நிரப்பகிட்டுமாய் பக்தி சாந்திரமாய ஒரு சாயானம். துபாய் தர்பார் மீடியா அண்ட் ரிலீஷ் தரசா ஜாயின்லி பிரசன்ஸ் நவோமித் 2026, எ கிராண்ட் நவராத்திரி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். மலையாளக்கரையுட ஜனப்பிரிய வனிதா பஜன் டீமாய பைரவி பஜன்ஸ் எத்தும் ഒക്ടോബർ 4 വൈകുന്നേരം 6 മുതൽ ദുബായ് സബീൽ ലേഡീസ് ക്ലബിൽ നവോമിത് 2026.
0: ടിക്കറ്റ്സ് അവൈലബിൾ ഓൺ ടിക്കറ്റ്സ് ഫൈ ഡോട്ട് നെറ്റ്.

0: கேள்வா மக்களே, கேள்வா.
1: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகൾ நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் 1 இல் கால் நவ 054 224 5901.